கதை ஒன்ூகுதின் ஓ சீகுதின் அவசியவை அவசியவை ஒன்ூகுதின் ஓ சீகுதின் அவசியவை அவசியவை நேவாசியம் சச்சுவ குபுதி கு நெனிசா நெங்கா திசா ஜி ராம கிருஷ்ண துவ.